0: ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி வரும் ஒற்ற கிளிக்கலோ அடி போடி
1: குடுங்கி
2: அஜ்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யறது. RBI പറയുന്നു,
3: അറിവ് നേടൂ, ജാഗ്രത പുലർത്തൂ.